தமிழாய் ரங்கு கோழி புண்ணுவலா புண்ணுவல கேடாத்த தமிழாய் ரங்கு கோழி புண்ணுவலா புண்ணுவல கேடாத்த தமிழாய் ரங்கு கோழி புண்ணுவலா புண்ணுவல கேடாத்த தமிழாய் ரங்கு கோழி புண்ணுவலா புண்ணுவல